மதுரை பொழுதுனை சேர்த்து அந்த சேலம் கூட கொள்ளுங்கள். முதல் பூச்சி யாரு முதல் பாப்பா போய் முதல் பாப்பா தாரு முதல் பூச்சி ஊட கூடாது நேரமா கூடாது முதல் பூச்சி மகிழ்ந்த ஜாபராக உங்களை ஹக்குல போட்டது இப்படி ஹரி உங்களுக்கு நீ திங்கள் கவனி சிலா கட்டி சொன்னா முதல் பாப்பா தான் திங்கள் கவனங்கள் இது ஒரு ஏழை தெரிஞ்சு திங்கள் திங்கள் முதல் பூச்சி ஜாதாக அச்சுமே ஜாத்தா அண்ணனோட பொண்ணு இருக்கிற மூணு net non to woni modo siri wonde modde anda dum buri so yama kari ko modde hay sa anda ma tanya mako belam so yama kari ko bonda hay sa anda ma nyum no so nido woni modde ni modde ne sa boni inde ma bonne so inde modde na ma modde so inde bonna ma boni fa samre porto do do fini te hin go so ngal si fa samro inde bonna ma ha kama inde yar dina ka tinna hay ke su